0: ஹாய் வினாடி தே காய்
1: வேலாவ ஒப வித கினாவே
2: அசட் லைன் ஃபைனான்ஸ் வித் இன் பெஸ்ட் பைக் கிட பெஸ்ட் டீல் லெக்க இன்னன பிரிமஸ் பே பிரமுகாவன பஜாஜ் சிடி 100 ஹா பிளாட்டினா 100 மோட்டார் சைக்கிள் சந்த ஹா பஹசும லீசிங் பஹசு லீசிங் மாரிக்க கடினம் அனுமதிய சஹ அவமலிய கேவிலி ஹெல்மெட் கு குத் நோமிலே அசட் லைன் ஃபைனான்ஸ் அதுமென்ன அதுமாரன் யான்ன அமதன்ன வின்வாய் 1144 700

சதகம் சீர்த்த சதகம் சீர்த்த ராகு அசுரேந்திரா விசின் சந்திம திவ்ய புத்திராவு கிராணிய கரணலாதி இவிட சந்திம திவ்ய புத்திரா பாக்யவதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட பெத்து கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரா நிதாச லபிய புத்தானுபாவே விதா தக்வின சந்த பிரித்தே ஆனுபாவேன்.